0: रेडियो मॉरिशस
1: 800 किलोहर्ट्ज़ पर ये है रेडियो मॉरिशस।
0: रेडियो मॉरिशस,
1: रेडियो मॉरिशस,
2: माय दिस इज रेडियो मॉरिशस।
3: रेडियो
4: मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।
5: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷஸ் வானொலியில் மங்கையர் ஒளி, மங்கையர் ஒளி.
6: மேயன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வெள்ளிக்கிழமை பக்தியுடன் பிற்பகல் வணக்கம். எண்ணூற்று 19 கிலோஹெர்ட்ஸ் மத்தியில் மொரிஷஸ் வானொலியில் வெள்ளிக்கிழமை தோறும் பிற்பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை ஒளிபரப்பாகி வரும் உங்கள் 2வது தமிழ் நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கையரொளி நிகழ்ச்சி இன்றைய 3:30 மணி நேரத்தில், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, எனவே நாம் ஒரு பக்தி நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோம். பக்தி சுவை மிகுந்த பாடல்கள். இதோ முதலில் வெற்றிக்கடவுளான விநாயகனை போற்றுவோம். அவரின் ஞானத்தையும் பெறுவதன் மூலம் சகல ஐஸ்வர்களையும் வெற்றியையும் அடையலாம் என்று நம்பிக்கை உண்டு.

மொரிஷியசு வானொலியில் உங்கள் பக்தி நிகழ்ச்சியை பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். சரியாக பிற்பகல் 1:30 மணி வரை.

பக்தி சுவை மிகுந்த பாடல்கள், பக்தி பொங்கும் பாடல்கள், திட்டிக்கும் பாடல்கள். இதோ வரும் அடுத்த பாடல்.

நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த செல்வமும் பெற்று நலமுடன் வாழ. பக்திமிகும் அடுத்து வரும் பாடலே.

மொரிஷியசு வானொலியில் நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளின் நிகழ்ச்சி பக்தி மிகும் பாடலுடன் நிறைவு பெறும். அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம் நேர்களே. அதுவரையில் உங்கள்

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamu alaikum.
3: Kimchi Mauritius.
4: Namaskar.
5: Shodrandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: வானொலி அன்பர்களே, உங்கள் அவருக்கும் எனது உள்ளம் கரிந்த இரவணக்கம். இது முர்ஷத் வானொலி 2 KHz மத்திய அலைவரிசைகளில் 7 தொடங்கி 7:30 வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் ஔவையார் மொழிந்த அருள்மொழியும் மற்றும் என் இசை பாடல்களும் தொகுத்து வழங்கப்படும். முதன் முதலாக முருகனை போற்றும் தெய்வீக பாடல் ஒன்றை கேட்போம்.

அடுத்து வருவது ஔவையார் மொழிந்த அருள்மொழி. ஔவையம் பேசேல் என்றார் ஔவையார். இதை ஆத்திச்சோடு என்னும் அரிய நூலில் சொல்லியிருக்கின்றார். அதாவது நாங்கள் மற்றவர்களை பற்றி கெட்டதை சொல்வதற்கு நாங்கள் ஆசைப்படவே கூடாது. ஔவையார் said, never envy or talk bad about others. So let us follow the pathway of ஔவையார். வருளி அன்பர்களை, அடுத்து வருவது இன்னிசை பாடல்கள். ஒத்தகத்த கட்டிக்கு இந்த பாடலை ஜென்டில்மேன் படத்திலிருந்து உங்களுக்கு தருகின்றோம்.

0: வானொலி அன்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி. அடுத்து வரும் பாடலை சிறப்பாக ஹுஷ்மா ஊரில் வசிக்கும் முதலி குடும்பத்தாருக்கு தருகின்றோம்.
1: காதலை பத்தி என்ன தெரியும் உனக்கு? யாரே காதலிச்சிருக்கிறியா? காதலோட வழி தெரியுமா உனக்கு? பெத்த அப்பா அம்மா செத்தா கூட கண்ணீர் தான் விடுறான். ஆனா காதலோ காதலியோ செத்தாதான் உயிரை விடுறான். எவனாச்சும் அப்பா செத்துட்டாங்கன்னு உயிரை விட்டான், அம்மா செத்துட்டாங்கன்னு உயிரை விட்டானா, தம்பி செத்துட்டானா தம்பி அப்படின்னு உயிரை விட்டானா?
2: கிடையாது.
1: பிளட் ரிலேஷன்ஸ்க்கே இங்க வேல்யூ இல்ல. ஆனா என்ன ஜாதி, என்ன மதம், என்ன பிளட்னு தெரியாத ஒரு காதலுக்கும் காதலிக்காவும் எத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்க? அது ஒரு வழிடா, அது ஒரு பெயின். அந்த லவ் பண்றவனுக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு எல்லாம் தெரியாது. காதலை பத்தி பேசுறதுக்கு உனக்கு இல்ல, எவனுக்கும் உரிமை கிடையாது, எவனுக்கும் உரிமை.

யாரோ யாரவள் இந்த பாடலை உங்களுக்கு பிடித்திருந்தால் சொல்லுங்கள். வருடைய அன்பர்களே, நாம் வழங்கி வந்த இசையருவி என்னும் தமிழிகற்றி அழகே என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழிகற்றியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.